السلام عليكم. புதப்பிட்டு மூடு ஹதீஜா, சேர்த்து நனைக்கு ஹதீஜா.